0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது, கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்க? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குறேன் சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரைக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ வேறல ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆவற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பா சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது, தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: யோ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயத்துக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்ட வர்றேன்,
0: போ போ. நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாரா?
1: என்ன இது, நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: அதான்டா இன்னைக்கு ஸ்டைல்.
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு நான் இன்டர்வியூ போட்டு போறோம்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாறி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டோ மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

0: விட்டு போயிட்டான் பாத்தியா. நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திரு திருவா அலையிறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா.
1: நீ ஏன்டா வேலை வேலை நலையற? நீ ஏன் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே?
0: அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இதை வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. போங்கடா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட். அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா?
2: இல்லடா, இது உஷா சினிமா கூப்பிட்டான், போயிட்டேன்.
0: போடா, நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீ நாய் கூத்து.
3: நாயர் கேன்சல்.
4: டேய் மனோ, காலையிலயே டென்ஷனா இருக்க.
0: பின்ன என்னடா, உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ளவரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கிட்ட.
4: டோன்ட் வரிடா, அவ பேர் சத்யா, வயசு 21, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி, அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு கோமதி, நிர்மலான தங்கச்சி இருக்கா, வீடு நம்பர் 21, 12th அவென்யூ, அசோக் நகர்.
0: இந்த பின் கோட விட்டுட்டியாடா?
4: 600083.
0: எனக்கு
4: வரப்போற பொண்டாடி பத்தி இது கூட தெரிஞ்சு
0: கூடாதா?
4: ஆமாண்டா, நேத்து சாயந்தரம் தான் எனக்கு சத்யாக்கும் நிச்சயதார்த்தம் நினைச்சு.
0: உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்ககிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா?
4: எனக்கு நேத்து தானே தெரிஞ்சது, எனக்கு எங்க அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் இதாண்டா.
0: இருந்தாலும்
1: காதலிச்ச பொண்ணைய கல்யாணம் பண்ற அதிர்ஷ்டம் உனக்கு அப்புறம் அவனுக்கு தாண்டா கச்சிருக்க.
0: அதுக்கு போய் சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க, கீழே விழுந்து அழுது புரண்டு.
4: அப்படியா?
0: ஆமா.
5: என்ன
0: தெரியாம பட்டுருச்சு?
5: இப்ப தெரிஞ்ச படம் பாருங்க.
0: அம்மா!

0: வேண்டுதல் மூஞ்சா பாரு. இவா பேரு திருநாவுக்கரசு, கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்கார். இனிமே ஓ ரூம்ல தான் தங்க போறாரு அப்பா சொல்ல சொன்னா.
1: வணக்கங்க.
2: திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கு எழுத வந்திருக்கா? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதிட்டு போலாம்ல. சாரி, நான் யாரை ரூம் மட்டும் சேர்த்துக்க முடியாது.
0: உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா?
2: அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் மட்டும் ஆயிடுறேன். ஓகே,
0: என்னவோ பண்ணி தொலை.
2: ஹலோ, வாங்க வாங்க. பங்களாதான் பங்களாதான். கோராக்கூட்ல பார்ட்னர்ஷிப் வேற.
1: கூப்பிட்டீங்களா?
2: இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன். கணக்கு எழுத வந்திருக்கேன். மாசம் 1500 சம்பளம் சொல்லிருப்பாள.
1: சொன்னாங்க சொன்னாங்க. சரி
2: இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திலே டிப்பன் சொல்லிருப்பாள.
1: சொன்னாங்க.
2: கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாள.
1: இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க?
2: என்கிட்டயும் சொன்னானுவளே. ஆமா, இதெல்லாம் எங்க துவச்சது?
1: ஆத்துலதான்.
2: யார் ஆத்துல?
1: ஓடுற ஆத்துலதான்.
2: அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன்.
1: கிளம்பி
2: வந்துட்டேன். உங்க வேலையை பாக்கறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
1: இத கொஞ்சம் அங்க வச்சிருக்கீங்களா? என்ன சொன்னீங்க?
2: வச்சிட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன?
1: சரி சொல்லுங்க.
2: பிகாம் படிச்சவன் பொய் சொல்லி கணக்கெழுது வேலைக்கு சேர்ந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் மனைவியான ஒரு கேள்வியை கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிவிங்க, ஒண்ணுக்கு ரெண்ட கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது.
1: ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன்.
2: நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேறன்னு. ஏன் விதி? அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியது மறுபடியும். இதுக்கு மட்டும் கத்துதாது எங்க? அது அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகரம் மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல எது கேக்குறேன்னா மிஸ் பண்ணிட்டு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நினைக்கிறேன். அம்மா, என்ன படிச்சிருக்கேன்?
1: எம்காம். எம்காம்
2: உங்களுக்கு

0: என்னடா கோட் சூட் எல்லாம் போட்டு வந்திருக்க?
1: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
2: அவங்க சொன்னா இந்த வெயில்ல வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டுருதா?
1: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் கோட்டரையும் தானடா.
2: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்த உடனே ஆஃப் ஆயிட்ட?
1: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்தோன்னே கல்யாணத்தன்னைக்கு பார்த்த ஃபீலிங் வந்துருக்கும் அவளுக்கு. சரி, அவங்கெல்லாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்கெல்லாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
3: ஆகிடலாம். எங்கடா வரீங்க?
1: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்துட்டு போக போறான். தங்கச்சியும் கூட்டி கூட்டி விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு
4: வரோம். இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யா தான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
1: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
0: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
1: பரவாயில்ல, விடுறா பெரிய மனுஷன்.
0: ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு வராதிங்க.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி.

0: cool.
1: ஏய் ஓடாதே, ஓடாதே, எங்க வேணாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு, ஏய் ஏய் ஏய் இரு இரு இரு இரு.
2: ஏண்டா நாய் அடிக்கிற நாய்?
1: என்ன என்ன கள்ள கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கள்ள காணோம், ரெண்டும் சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன்.
2: உன்னையே நான் அடிக்கவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல் இருக்கடா இறா. அது ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும், ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்ல எப்படி கொடுங்க, நீங்க அடிக்க போறீங்களா?
1: ஆமாங்க.
2: இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு,
3: உங்களதுதான்டா.
2: என்ன
3: நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
2: 10 லேன்னு சொன்ன.
3: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு சொன்ன,
1: எரியலீங்களா?
3: எரியலையாபா, ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையிலே எரியலீங்களா?
3: இப்ப நான் தாண்டா உன்னை எரிய போறேன்.
1: அண்ணா,
3: அண்ணா, பாட்டி பத்து போறேன்.

0: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களடா.
1: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
0: என்னடா சொல்றீங்க
1: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வழக்கப்படி
0: எரிக்கணுங்க,
1: புருஷன் வழக்கப்படி
0: புதைக்கணுங்க.
1: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
0: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய. எங்க அந்த மியூசிக்? ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
1: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
0: மகன் எப்ப வருவான்?
1: தெரியாது.
0: ஏன் தெரியாது?
1: அவ ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான்.
0: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
1: ஆமாயா.
0: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்கதான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்கதான் இலவசம், மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக். யாரு இந்த ஜுனூன் சேட்?
2: இந்த அம்மாவுக்கு நீ தத்து பையனா இல்ல பேத்த பையனா?
0: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்திருக்கிற முத்து பையன்.
2: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
0: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நிலத்து மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
0: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
0: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
0: போடாம்

0: Where's the chick, yo? Where's the chick, yo?
1: Yeah, sorry, Helene.

0: பதிமூணு இங்க வருமா?
1: வருவீங்க?
2: ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்?
0: ஏங்க இது உங்க ஒய்ப்பா, உனக்கு இது அவசியம் தேவையா?
3: தேவை என்ன தரவா போறீங்க?
0: என்னங்க ஒரு ஆட்டோல ஏழு எட்டு பேர் ஏறாங்க?
1: அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க.
2: சேர் ஆட்டோ
0: கூப்பிடுறேன். என்ன
1: ஷேர் ஆட்டோனா? பங்கு ஆட்டோ.
2: பங்கு ஆட்டோ?
0: பங்கு ஆட்டோ என்னங்க? பங்கு ஆட்டோ
1: கூந்தி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவன் இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும்.
0: சொல்லுங்க சார்.
1: பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க.
0: சரி,
1: முதல்ல ஒன்பது பேர் ஏறினாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறாம்பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ.
0: என்னது, ஒன்பது பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு.
1: பின்னாடி ஒரு வண்டியில
0: பத்தாவது
4: ஏறிக்கிறேன். போன வாரம் என் பொட்டாட்டி மணியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு,
5: அதெல்லாம் அப்படி எப்படி இருக்கட்டும். ஐயோ, மனுஷன் அந்த ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க.
0: போலாம்.
4: என்ன
0: பங்கு?
4: என்ன
0: பங்கா? என்ன
4: நீதான் சொல்ல.
0: நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரி பங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாஜா குடுக்கறதுக்கு சேர ஆட்டோம். எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் ஆகுற காசை குடியா என் ஜீன்ஸ்.
4: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு வேங்கல நாயை விட கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள.
0: ஐயோ, இந்த அவசப்படுறானே. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க?
4: ஆட்டோல பங்கு கேக்குறாயா?
0: பங்கு நான்டாயா கேட்ட?
4: நீ எப்படி இங்க வந்த?
0: முதல் குத்துல வெளியே வந்தேன், மிச்ச குத்துல ஆட்டோ தான் குத்திக்கிட்டு
4: இருந்தேன்.
0: ஆமா, ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடிக்கு அடிச்சா அடிபுறாத மேல விழுந்து நடத்தமா? ஆமா, உன் பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபல திறமை நடக்கிறது?
4: தர முடியாதரா?
0: தர முடியாத உன விட்டுருவா? நானு
4: நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா, நான் ஒன்ன விட்டா தரடா.
0: கொல்லாம விட மாட்டேன்.

தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி

0: தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம்
1: பிடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்தாத போ, கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது.
2: சரிங்க.
3: டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்
1: நான் நிக்கறல. எங்க அண்ணன் போய் கேளு.
3: யார் உங்க அண்ணன்?
1: அந்த கம்பிய பிடிக்காம நிக்கிறார், அவர்தான் எங்க அண்ணன்.
3: யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணின டிக்கெட் எடுக்கறியா?
0: இங்க வந்தா எடுப்போம்.
3: ஏன் நீ இங்க வர மாட்டியா?
0: நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது.
3: யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பிய பிடிக்க மாட்டாரோ?
1: இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதை பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன்.
3: ஓஹோ அப்படியா, இப்ப பாரு.
0: ஒண்ணு ஆகலையோ. என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போற. இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தான் உடஞ்சு போச்சு. வண்டி ஓடுறானா? வண்டி அவன் யார உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்?

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

0: டேய், இன்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சுக்கினே போறேன். மண்டே சார்,
1: சாரி சார்,
0: வாட்டுன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு
2: நான் உங்களதான் தேடிட்டு
1: இருந்தேன்.
2: வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலிலேருந்து கையும் ஓடல, காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடும் சார்.
1: டேக் ஃபுல் டே லீவ்
2: சார். தேங்க் யூ ஸோ மச் சார்.
1: கோ
2: சரிதே சார், வரேன் சார்.
0: டேய் சார், சார் சார் சார் சார் சார் சார் சார் சார், எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா?
1: ஒய்
0: இல்லை, எதிர் வீட்டு ஆண்டி தேங்கப்பதான் சொன்னாங்க. திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல, காலும் ஓடல. ஆண்டி ஞாபகமாகவே இருக்கு. பர்மிஷன் கொடுத்தீனா வாங்கி கொடுத்துட்டு வந்துருவேன்.
1: நோ நோ நோ நோ, வொர்க் ஃபர்ஸ்ட், வொர்க் ஃபர்ஸ்ட்.
0: டெஸ்ட் டிரைவ் பண்ணலாமா?
1: கோ.
0: தேங்க் யூ சீஃப்.
1: பண்ணிக்க.

0: குறைஞ்சுக்கிட்டே வாராங்க. மேல லாரி இரு ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி
1: ஏன்
0: எழுப்பிட்டேன்? கிடந்தீங்க மனசு கேட்காம, நான் தான் பையில இருந்து 1000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிழிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரி தானே?
1: அவங்களுக்கு இல்லாத ஈவ இறக்கம் உனக்கு எதுக்கு? பவுடர் தெரியுமா?
0: அப்படின்னா
1: போதை பொருள். சொல்லு பாப்போ.
0: போதை பொருள்
1: சொல்றியூபாய் அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரகத்தாவும் போது கேவலம் 1 ரூபா 50 காசு சோடா வாங்கி பிளீச்சு பிளீச்சு மூதில அடிச்சு எழுப்பிட்டியாடா.
0: அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா?
2: செவ்வாய் கிரகத்துல கால வைக்க போது எழுப்பி விட்டாளே.
0: செவ்வாய் கிரகமா? செவ்வாய் கிரகத்துக்கெல்லாமா போனீங்க?
1: இல்லே முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா?
0: முடியாது முடியாது.
1: இந்தியாவுக்கு பேர் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டோம், அதுல மணலள்ளி போட்டியடா.
0: தெரியாம இறக்கப்பட்டு
1: எழுப்பிட்டப்பா. போனா
0: போதும் போனா
1: போதும் போனா போதுன்னு சொன்னேன்.
0: இப்ப நான் என்ன செய்யணும்?
1: 5000 ரூபாய் எடுத்து வை.
0: 5000?
1: ஆளுக்கு 5000 ரூபாய் எடுத்து வை.
0: 10000? இல்ல
1: 20000 ரூபாய் எடுத்து வை.
0: என்னங்கடா இவ்வளவு பெரிய அமௌண்ட்? நான் எங்கடா போவேன்?
1: அப்ப என் சகாகிரத்துக்கு கூட்டு போ.
0: செவ்வாயிரத்துக்கு
1: கூட்டி போவா?
0: செவ்வாயிரத்துக்கு

0: ஹலோ, நான் தான் கல்யாணசுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடைகளா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
1: அண்ணே இந்தானே காஃபி.
0: பாடா, என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா?
1: எனக்கு திடீர்னு
2: கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
0: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு?
1: 14.
0: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனை பொண்ணு கட்டின? நீ
1: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. ஒன்னே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே.
0: ஆமாடா,
1: சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்க?
0: பாருங்க அநியாயத்தை, வேலைக்கார முதக்குண்டி நீ முத்திரை கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

முடிச்சிடலாமா?

0: நாடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா,
1: கிராம தொழிலினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா, கிராம தொழிலினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா,
0: முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா.

0: மூடி மூடிக்கொண்டது நியாயமா?
1: திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்டு

ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீ இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாத்திக்கிறாய்?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கேன், வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி,
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வாவூசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபரஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாளும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சினாங்கோ.
1: பக்கா சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். நான்
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அத்தா பண்றது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கலாம் அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனாலதான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
0: எங்க கொடுத்துருக்கற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உன்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்ன தொடக்கட்டுமான்னு சொன்ன
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: கொடுத்தாங்க. இப்ப என்னமா மறந்து போச்சு, பள்ளிக்கூடத்துல நான் சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கன்னா மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள
1: வாழ்க்கையே
2: மாமா
3: என்னங்க
2: மாமா, இவர் தான் எங்க வீட்டுக்காரரு.
3: அப்படியா?
1: வணக்கம்.
2: என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
0: இவரை நான் பாத்துருக்கேன்.
3: எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க?
0: என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல.
3: கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.
0: அப்ப அங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு?
3: அது இவருடைய டியூப்ளிகேட்டர்.
0: இருந்தாலும் இருக்கும்.
3: இப்ப மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு?
0: வாண்டா தின்னுட்டு இருக்கேன்.
3: அதெல்லாம் மாப்பிள்ள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை
2: மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா.
0: இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனியில சேல்ஸ் மேனேஜரா இருக்கான்.
3: என்னது என்னது? மன்னாரன் கம்பெனிலயா?
0: ஏன் இருக்கப்படாதுங்களா
3: மாப்பிள்ள? உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
4: சார், நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க?
3: என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறத ஒரு மன்னாரன் கம்பெனி தானே?
4: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா?
0: அதை பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
4: அங்க ராஜமன்னார் சார்.
3: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
4: அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க.
2: மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
0: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து.
4: ஓஹோ, கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் எடுத்துட்டான். நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு.
3: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, அதை கவனிமா, நான் வர்றேன்.
2: சரி மாமா சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன்.
0: எதுக்கு எதுக்கு மாலினி?
2: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
0: ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத.
2: வேலையில இல்லையா? என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா?
0: உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இந்த பாரு மாலினி, சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பி நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடுவோம்.
2: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
0: வெளியில நிறுத்து. வெளியில நிறுத்து?
2: வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன்.
0: நீ செய்வே, நீ செய்வே.
2: ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு?
0: அவன் எங்க இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான், நான் போக முடியலையே.

0: என்னங்க விழாவை புறப்பட நேரமாகல, புறப்படுங்க சீக்கிரம் புறப்படுங்க. இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல?
1: ஆமா,
0: எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க.
1: சிச்சே, அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவு வரும் அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது.
0: அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ?
1: ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்தாங்க இந்தாங்க, இதோ புறப்படுங்க. என்னங்க செஞ்சிருங்க?
1: அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்துற மாதிரி இந்த நேரமே என்ன காப்பாத்திடுறா பைரவா.
0: எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க.
1: என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்?
0: என்னங்க இது, நல்ல காரியத்து போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: நானா பேசுறேன், அது தானா வருது.
0: ஆமா, இவங்க ஏன் சார் அனுப்பல?
1: யாரு காரணத்துல?
0: அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே.
1: ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா.
0: ஐயா, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க.
1: டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்தக்காரில போகணும் இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன்.
0: சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது.
1: என்ன
0: இது, புறப்படுறேன் நின்றுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரம்.
1: வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரட்டுமா,
0: புறப்படுங்க.

0: மாட்டிக்கிச்சு.
1: இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங்க வாங்கிட்டு வா. பாக்காத வேலு, ஓ லவுக்கு பூரா ஏன் மூளை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. சொல்ற சி போ. நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க?
2: பிரதர் கரெக்டா பத்த வச்சனா?
1: தேங்க்யூ.
2: அப்ப 20 ரூபா கொடு.
1: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பழத்தனமா இருக்கு, ராஸ்கல்ஸ். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிடையாது, போடா.
2: அப்ப என் நெருப்ப குடு.
1: நெருப்ப குடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
2: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
1: ஆமா,
2: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
1: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டு இருக்க, வீட்டுக்கு போ.
2: யாரு? நான் ஓவரா?
1: உண்மையிலே ஓவரா.
2: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவே.
1: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.

0: ஐயே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல.
1: ஆமா முங்கா.
0: ஏ வா. ஏ பல்லு பையா, உன் பேர் என்னடா?
2: ஏ பஃபன் கோட், என் பேர் அருண்.
3: அட நம்ம ஊரு. யாங்கனே தனியா வந்திருக்கற? உன்ற கூட யாரும் வரலையா?
2: என் கூட சித்தப்பா வந்திருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க?
0: கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏண்டா எங்களை பார்த்தா இந்தியாவுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா?
2: ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க?
0: இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கிடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன்.
2: இங்க தட்டி பாரு,
0: அரஞ்சிடுவேன்.
3: அட ஏனுங்க நீங்க, தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைட சண்டை போட்டுட்டு வாங்க. போலாம்.
2: போய் நீயும் ஷட்டும்
0: போடா, நீயும் பல்லு
3: வாங்க. போலாம்ன்ற
2: சரிதான் போயா.

0: என்னடா திங்கிங்? ஓ நான் நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறீங்க. இவர் பெரிய கேடி நாயுடு, சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு.
1: அதுல இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு
0: இருக்கேன். இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும்.
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஆராய்ச்சி பண்ணி இல்ல டீ போச்சு, எழுந்து போனாய
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஆமா.
1: அதுல ஒரு பள்ளி விழுந்து கிடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்ன, பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாம. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களா? நோ ப்ராப்ளம்.
2: ஏண்டி பம்பாய்
3: போமண்ணா,
2: உன்னை விட்டு எங்க போறது? அணைச்சிக்கிறேன்டி,
3: சத்த சும்மா இருக்கேலா.

0: கோபம் குறையறது. தொடரடா
1: சொல்லுங்கண்ணா, இங்க கழுத்து நிறைய போட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கழட்டிதான் வைக்கணும்னு சொல்லுங்க.
2: இப்ப ஏன் சண்டை போடுறேன், காத்தால பேசிக்கலாமே.
0: மண்டு மண்டு அவன் வயிற்றுல கொடுத்துட்டா அப்புறம் வாங்க முடியாதுடா.
1: உங்களுக்கு அம்மா வேணுமா, உங்க அவசரத்துக்கு நான் வேணுமா?
2: நீதான்.

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
3: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும் போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவர். வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
4: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்ட.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க சாப்பிடும் போது என்ன நினைச்சு பாத்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, டிரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி
2: கேப்ப. ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும்.
1: அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு.
2: ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன்.
1: ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைக்கு இவ்வளவு தண்டி ஆயிடுறீங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்னேன், போயிட்டு வந்தேன்.
2: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
1: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன். போடான்ட்டு வந்துட்டோம்ல.
2: உடைக்கிறதுக்கு வக்கி இல்ல, இது கோபம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்?
1: வேற வாசம் அடிக்குது.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

எல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்று

பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்க, கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்சம்

தடிங்கடகதா.

0: வாங்க வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேடா.
1: நல்லா இருக்கேன்.
0: அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது?
1: சுவாமி பேருக்கே பண்ணுது.
0: நல்லா சொன்னேன் போங்கோ, முதல்ல உங்க பேருக்கு அப்ப சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாடெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு?
2: கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு.
0: ஆஹா, வேஷ பண்ணிவிடுறேன்.
2: இதை வாங்க, அதை வாங்க, ஆடாம போ.
3: பெரிய மல்டிமில்லியனர் மம்மி.
4: நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா? அந்த ஆளு பரம்பரை பணக்காரன், உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500 ரூபா தான்
1: கொடுங்க. வண்டி எடுங்க.
2: அட போயாச்சு. ஸ்டாப். எல்லா ரிட்டர்ன். கொண்டா குடே குடே குடே குடே.
5: ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா.
2: குடுறா.
5: இது நாய் இப்படி 30 ரூபா ஏன் கொடுத்தீங்க?
2: கார்ப்பரேஷன்லயே 30 ரூபா தர்றாங்கடா நாயே.
5: ஏய்
2: குடே குடே குடே.

அன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? அன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடன்

0: யாரு இவனா? இங்க வா வா வா, இவன் சரியா வரமாட்டான்டா.
1: இவன் தானே சரி வருவான்.
0: சரியா வரமாட்டான்டா.
2: சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க.
1: இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட்.
0: சரியா வரமாட்டான்டாங்க.
2: எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வரமாட்டேன்றாங்க நம்மள.
1: சரியா வருவானே.
0: என்னடா சரியா வருவானா?
2: என்ன திடீர்னு கோபம் ஆயிட்டா?
0: இவன் மூஞ்சி சரியா வருமாடா?
2: சரியா வருமாடா? போட்டு அடிக்கிறேன்.
0: நீ எப்படா சரியா வருவ?
1: நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன்.
0: யார் இவனா?
1: ஆமா,
0: நீ சரியா
2: வருவியா? நீ சரியா வருவியா சொல்லிட்டா?
0: அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
2: மூஞ்ச பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க.
0: மூஞ்ச பார்த்தோம்னா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம் போடா.
2: எதுக்கு சரி வரமாட்டேன்னு சொல்லாம போச்சுறானே. நல்லா தானடா போய்கிட்டு
0: இருந்தேன்
2: நானு. என்ன இப்படி கத்துற? அண்ணா அண்ணா,
3: யாரு?
2: நாங்க தாச்சு.
3: என்ன ஐயனாரு திடீர்னு இந்த பக்கம்?
2: இல்ல, மெட்ராஸுக்கு புறப்பட்ட தாச்சு. போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணி போலாமன்னு அப்படியே வந்தேன்.
0: என்ன?
2: ஒண்ணு இல்லண்ணே, மெட்ராஸுக்கு புறப்பட்டேன்.
0: மெட்ராஸ்கா? போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா புழங்க நம்ம வயலுக.
2: போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணி போலான்னு வந்தேன்.
0: என்ன
2: அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு அடிச்சீங்கல்ல? எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய
0: செய்வேன். நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு அப்புறம்
2: கோபப்படாதீங்க. எதுக்கு தெரிஞ்சுட்டு அவன் சந்தோஷமா
0: இருப்பான்? அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்.
2: தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை
3: வெடிச்சிருப்பேன்.
2: ஏண்டா
4: மாவனே, எங்கே ஊருக்கு போறோம் சொல்லிட்டு என்ன இவன் விட்டு வாசல்ல வந்து நிக்கிற?
2: இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி, ஊருக்கு போறதுனால இந்த ஆள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறா.
0: ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மைய அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா.
4: இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா.
0: அறிவு கேட்ட ஓனாண்டி.
4: அதுக்கா
2: ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்ம அடிப்பான் போல் இருக்க.
4: என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு
2: வரமாட்டேன். சொன்னா
4: இந்த ஊர் ஒத்துக்காது.
2: ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லலாம், நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்?
0: ஒப்பந்த சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு அப்புறம் ஆட்டிக்கிட்டு இருக்க. போடா,
2: ஐயோ கையெடுத்து கூப்பிடுறியா? தயவுன்னு சொல்லுங்க, என்னால முடியலையா சொல்லுங்க.
0: ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் போதுல போடா.
2: கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லுங்கடா.

0: வீட்டு வசதியா இருக்கும்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம்.
1: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
2: ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா?
3: ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க?
2: இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே.
3: வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
2: எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல, உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்து போறேன், என்ன
3: விட பாரு. கம்பெனி தொடக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
4: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியில இருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியில இருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
2: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான்.
3: இங்க
2: ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்கய்யா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
3: மிஸ்டர் என்ன இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டம் இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இதை பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
5: சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார்
6: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
1: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? நாலு வேளையும் சாப்பிட்டு போறேன்.
6: ஆ வா ஐயா, வாங்க.
2: விடுப்பா எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய் சாப்பிடுறாங்க போ.
3: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
2: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க கூடா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
6: அம்மா அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ
2: இத போடுறா. ஏய் மைக், ஏய் புரிவு கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமய கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
6: மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அத விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு.
2: இத போடுற, நான் வர்றேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம்.
6: அப்ப கண்டிப்பா வந்து சாப்பிடலாம், கவலையே படாத.

மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம், ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம

0: கத்தாம இதே மாதிரி நான் ஓ வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும்போது நான் உருவி நீ டவுசர் போட்டா என்ன இருக்கும்? அக்ரகாரமே செத்து குண்டு அடிச்சிருக்க மாட்டீங்க.
1: நான் நான் டவுசர் எடுத்து பா.
0: என்ன என்ன என்ன நடந்து பார்க்க முடியதா?
1: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன்.
0: ஈஸ்வரா,
1: அப்புறம் பேச நான் நாக்கு இருக்காது.
0: நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு அக்ரகாரத்துல பொம்பளையா பிறந்து என் உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி.
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.

பூத்தமல்லி காத்தடிச்சு பொண்ணு ரூபமாச்சுது, கண்ணு ரெண்டும் பேசுது.

0: அவகிட்ட பேசுவியா? அவளை பொறுக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வழிக்கு.
1: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அதுவா ஜெயிச்சுதா?
0: நான் என்னமோ நினைச்சோம் மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட். என்ன அடியே அஞ்சல பாத்துக்க ஏ மாமா.
1: அஞ்சல ரொம்ப தேங்க்ஸ் உன் உதவிக்கு. அதுமா
0: அண்ணே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம்

0: சைக்கிள் மது வத்தலன்னு என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
1: போயா?
2: போறேன் பாப்பா.

0: போறம்போ போறம்போ ஏ கழுவி கழுவி ஐயோ
1: மாரியாத்தா காளியாத்தா தும்பா போறோம் மேலே வண்டிய போடாது இடிச்சுட்டானுங்களே.

டவுனையெல்லாம் அழகா சுத்தி வருவேன், கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆசைப்படி நானே. குஷியான சம்பாரிதான்

0: என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டேன். டி ஆர் ராஜகுமார் எப்படி
1: வள வளன்னு பேசிட்டு இருக்காத, இப்ப நான் என்ன பண்ணும் அதை சொல்லு.
0: அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? ஏ பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்?
2: ஓகே ஓகே, நிமிஷம் வெயிட் செய்யண்டி.
0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்
1: ஹாய் ஹாய். என்ன சார்,
0: மொத்தம் இங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க?
1: 30 பேர்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது?
1: 30,000 சார்.
0: டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது?
1: 2 crores.
0: டோட்டலா உங்க வேல்யூ என்ன?
1: 5 crores.
2: ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்?
0: ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்.
2: பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறேன்? நீயே
0: சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். போட்டோவுக்கு எங்க போறது?
3: என்ன வேணும் சார்?
0: ஒண்ணும் இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா.
3: ஏன் போட்டோ வேணுமா?
0: நீங்களே வந்தாலும் வேண்டாம். ஆஹா, இவா தான் நான் தேடி வந்த சோனா, எடுத்துட வேண்டிதான். Thank you sir.
2: ஹலோ, போட்டோ எடுக்கல?
0: சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலேயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக்ட்ராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு.
1: எப்படா கிடைச்சது?
0: உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவ தாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அடா பாவி, பேரை பார்த்தோடனே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா?

0: என்னுடைய லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர், என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்றேன். ஏன் என்னாச்சு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா?
1: ஏன் என்னாச்சு?
0: அதை போய் உங்க பிள்ளையாண்ணன் கேளுங்க.
1: என்ன பண்ணா?
0: என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்த ஐயா தெய்வம் மாதிரி நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரியில நர்ஸ் செல்லாவை போய் லவ் பண்றாரு. அவரு அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரையை போட்டு தூங்குறேன் நான், எவ்வளவு ஆயிட்ட டார்ச்சர் எல்லாம் தாய்க்க முடியும்.
1: அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுறேன்.
0: கட்டுங்கம்மா, உங்களால தான் அது முடியும்.
1: செல்லா,
0: உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரி இருக்க நர்ஸ கூப்பிட்டா அது கேக்குமா?
1: இங்க இருந்தா கேக்கும் இல்லையா?
0: என்ன சொல்றீங்க
1: செல்லா? மாதவாவுக்கு செல்லாவை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர்கிட்ட கொடுத்துறேன்.
0: டாக்டர்கிட்ட கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கும் தான்மா.

0: என்னப்பா என்ன விஷயம்?
1: எல்லாம் இதோ அண்ணனுடைய கல்யாண விஷயமா தான் அங்கிள்.
0: துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்?
2: பாத்தியா, தேங்காய் பூத்தால எனக்கு திமுற.
3: அங்கிள், எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க?
0: 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுற.
1: அங்கிள், கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம்.
0: செல்லத்துக்கு வெக்கத்து பாத்தியா?
1: அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ,
3: டபுள் டக்கர் நாரா என்ன ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பான். அடம் பிடிக்கிறான்
1: அங்கிள். பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.
0: அப்படியா சொல்றேன்?
1: ஆமா அங்கிள், ஒன்னு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறது தான் புத்திசாலிதானோ, குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன்.
0: ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுற, ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? சொல்லடா டாடி கிட்ட,
4: உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா.
0: அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு,
1: சூப்பர்.
0: சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேச்சு முடிச்சிடலாமா?
1: ஓகே,
5: ஃபேண்டாஸ்டிக். சபாஸ்,
0: வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே, வாடா.
5: மாவுலஸ், சபாஸ்.
1: ஏய் சபாஸ், படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா. வா
5: டேய், கேக்கே வெண்ணா இந்திரா.
1: ஏய்
0: கண்ணாடி போச்சு, கண்ணு தெரிய மாட்டேங்குது.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். என்ன கடையா அதிகமாக லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா?
1: ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ?
0: படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். இடைக்கு போட்டால் அதில் தான் அமௌண்ட் ஜாஸ்தி.
1: சரியா சொன்னீங்க.
0: மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்.
1: ஆமாம்.
0: என்னடா இதை மட்டும் கொடுக்குறேன்? சிகரெட்டை எவன் கொடுப்பான்?
2: நான் கொடுக்குறேன்.
0: தேங்க்யூ. உன்ன நான் அடிக்கடி பார்க்குறேன்.
1: வீட்டிலேருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் எடுத்து வருவீங்களா?
0: எஸ் அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில் எவன்ட்டா கடன் கேட்பான்? திறந்து போட்ட ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து.
3: ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை, போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி, நீயே
0: பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் ஆயிடுறேன்.

0: ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை.
1: ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு.
0: இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு.
1: ஏ எப்படி?
2: உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா?
3: என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண?
2: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் உனக்காக செய்யறேனே.
1: என்ன?
2: காதலிக்கிறதும் சண்டை போடுறதும்.
1: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்யறேனே.
2: என்னது?
1: காதலிப்பது, அழுவது.
2: ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகையா இருக்கா? இருக்க
1: கூச்சுக்கிட்டீங்களே. உங்கள் காதலை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை.

நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன், அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எஃப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா வாடா மின்னலே. கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, எனக்கு கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே ஆட்டோமேட்டிக்கா
1: போயிடுங்க.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கெல்லாம் நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சயின்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்ன மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜிபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
1: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேயா? ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம்டா. சொன்னா கேளுடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறது எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாதுடா.
2: இத புடிப்பா, நான் முதல்ல
1: ஏறிக்கிறேன். அடி பச்சரம்
0: போடு.
1: கண்ணுங்களா பாட்டு தாராளமா
2: உட்காருங்கடா.
0: ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே. அநியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி கட்டிட்டீங்களா?
2: மூலகடைக்கு ஆட்டோ வருமா?
0: காயிலா கடைக்கு தாண்டா போகணும்.
2: அப்ப மேடவாக்கம் வருமா? பள்ளவாக்கத்துல தவிச்சுக்கிட்டு மேடவாக்கமா போடா.
0: பாடி எடுக்கிற மாதிரி கேட்கறது, அதான் தங்க ஊதிக்கிட்டீங்களா?

0: மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்மாறன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ் நேரமாகல.
1: காப்பி ரெடியா?
0: ரெடி
1: கொண்டா. சீக்கிரம் சீக்கிரம்.

0: அது உன் சைக்கிளாடா?
1: ஆமா,
0: தெர்மஸ் பிளாஸ்க் டிஃபன் பாக்ஸ் எங்கடா பார்க்குக்கு வந்த
1: சீட்டாட வந்த
0: சீட்டாட வந்த.
1: அது ஏன் கேக்குற அந்த அநியாயத்தை? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு.
0: பொண்ணு
1: கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ண கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான். 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்றாங்களே, அதுதானா விஷயம். நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
0: எப்படி?
1: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளும் கதறிட்டு பொண்ண கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
0: அப்புறம் சோறு,
1: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
0: அப்புறம் காப்பி டிஃபன்,
1: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
0: அப்புறம் வீடு.
1: அவ்வளவுதான்.
0: ஏண்டா உன் பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
1: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாமைய மேல கேச போட்டான்னா
0: கட்டாயம் போடுவான். கரெக்ட்.
1: ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
0: அது வேற மாதிரியான கதைடா.
1: சரி, என்னன்னு தான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரலாம் ஃப்ரீ, சீட்டு அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
0: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
1: என்னடா அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்டியா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
1: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்க, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு
0: வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
1: சரி, போறப்படு.

உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கல்ல, பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பா. பழகுனாதான் தெரியும். போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அவகிட்ட 1 ஹவர் பேசியிருக்கான். அதை கேட்ட அப்படியே திருப்பதிக்கு நேராக ட்ரெயின் ஏறினவன் தான். இன்னும் திரும்பத தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. மொட்டை
1: ஏ
0: கூல்ட்ரிங்க் சாப்பிட்டே பேசலாமே, நீங்க பே பண்ணுங்க.
1: இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா?
0: பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம். அழகா இருக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க.
1: எனிவே ஐ அம் சிவா.
0: இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி.
1: என்ன சேல்ஸ் பண்றீங்க?
0: எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு பேட்ஸ்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணம் எல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசிக்கு வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி.
1: என்ன திருட்டா?
0: என்ன அதுக்கு போய் ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனு. உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம்.
2: என்ன பாட்டு பாடணும்?
3: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
2: தண்ணி கிட்ட பாகவதர், திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டுது பா.

மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா.

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை புடிச்சாதான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: துபாக்கூரா? அது என்ன அது? துபாகர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி துபாகர் தெரியாதா?
2: ஐயோ,
1: துபாகூர்னா இருக்கிறத இல்லேன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் துபாகூர்.
2: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். துபாகூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்னமாப்ள
0: கரெக்ட் மாம் சார். அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன
1: பண்ணு? என்னமாப்ள நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குறே? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சாது. சாரி சார்.
0: அதுக்கு மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அந்த காலேஜுக்கு எடுத்து அப்படிங்கிற பொட்டிக்கடல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது,
1: ஓ அரசக்க அரசக்க அரசக்க, see my மாப்பிளை டேலண்ட்
0: சூப்பர். ஏமாமா, உங்க பொண்ணு காலங்காத்தால எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுமா?
1: காலையில 5:30 எழுந்திருச்சு, திப்பு திப்புனு ஓடுவாள்ல, ஜாக்கிங். யா,
0: நாளைக்கு நீங்கள அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சு, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
3: டாடி, பாத்து வாங்க டாடி. எப்பவுமே வராதாளு, இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
4: அம்மா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதான் பார்த்தேன். என்ன காணுமே?
3: யாரை தேடுறீங்க?
4: டாக்டர் தாம்மா, கூடவே வந்து கரைக்கிறனாரு.
0: வணக்கம்.
5: பெரிய
1: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க?

0: சுந்தரம், மனவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியானா சேர் டேபிளுக்கெல்லாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்டே.
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலை எல்லாம்? இதுக்கு தனியாளு அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் கூட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்த அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் குடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்
3: அப்படி கேளுங்க. ஆண்டி இந்தாங்க இதை முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்லு.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து, அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
2: என்ன பாதிக்குது?
3: என்ன இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்காரன் எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வந்து ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம் இப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா அறிவுன்றது வேணா?
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: ஏ பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னடா நேரா போய் பத்திரிக்கை வெய்யி, வெத்தலை பாக்க வெய்யி, வெங்காயம் வெய்யின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: என்ன
1: தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன்.
0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
1: நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாம தூரம்.
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமாறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க?
1: எங்க ஐயா, நான் அப்படியேதான் இருக்கேன்.
0: சரி,
1: ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்கள அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேரும் திடீர் பெரிய ரவுடி
0: ஆயிட்டானுங்க. எப்படி ரவுடி ஆனாங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடினு அடிச்சதுக்கு அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பண்றா எல்லாம். நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்ற கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டிராக் ரவின்னு பேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுகிட்டே வந்தான். வாரவி எப்ப இருக்குன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: அன்னையில இருந்ததா ஏடிஎம் மூஞ்சிலே பொழிச்சு துப்பிட்டான்னு பேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி பேமஸ் ஆனா? அவனை மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்டையும் மாமலு கேட்டேன். 2 ரூபா தான் கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிச்சா எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. அப்படி ஓடியும் சாட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன் கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்காம்பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனா பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் பொறுக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
1: அது ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிஞ்சி ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க.
0: அட
1: புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
0: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவல்ல.
0: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளுயா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உண்ட அடி வாங்கினா ஏட்டி அவக்காண்டி என்ன செய்வேன்? நீ
1: உத்திக்கு இருக்கிற வீட சொந்த வீட ஆக்கிறான்.
0: நல்லவன் அடி. அப்ப இங்க வச்சு அடிக்க வேணாண்டா, நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நெரிச்சாருவில்ல.
1: அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டவா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல.
0: அடி வாங்குற பத்தி
1: பிரச்சனை அடிச்சு ஆகணும்.
0: அடே மத்த போலீஸ் தொழில கத்துக்கிறாங்க.
3: என்னடே எவ்வளவு தெரியும் உனக்கு? இவர் என்ன எச்சிக்கரை ஏகாம்பரம் நினைச்சியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லாரோடங்களையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டிலா இருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா அம்மா?
0: சும்மா
4: ஏ
3: என்னது
4: அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலகையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
3: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
4: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறவனே.

0: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய.
1: என்ன கேக்க போறவ? இப்புட்டாலத்திட ஓசி இட்லிக்கு காசு கேக்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ணா
0: அது இல்லையா? நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அத கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசந்தே, ரெண்டே ரெண்டு மாசந்தே, அப்படியே விட்டா எல்லாம் எடுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உண்ட புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற?
1: ஏன்,
0: நீ ஏன் உன் முடிய ரெண்டு இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கூக்குறது?
1: என்ன சொல்றவா,
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம். என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவ? என்ன சொல்லுவேன் சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன்? உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீடா மரச போட்டு அலட்டிக்காத.

0: வாவ்
1: 500 500
2: 500 அஞ்சு
1: அஞ்சு
0: ஆமா எப்படி இவ்ளோ வெயிட்?
2: இதெல்லாம் நதிங்க, முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் எ சன்னி டே.
0: சூப்பர். நிஜமாவே நீங்க தானா?
2: இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத், ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்?
1: யானைக்கால் சூப்.
2: டே நாலு காலையும் போட்டு சொல்லு.
0: அப்ப அவங்க
2: அந்த பாடியா? அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி
3: போடுச்சு.
2: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலான்னு விருப்பப்படுறீங்களா?
0: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் சிக்ஸ் ஃபேஸ் கிட்டயே கத்துக்கறேன். பை. சிக்ஸ் ஃபேஸ்.
1: என்னப்பா செய்றீங்க?
2: தி வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
3: காயப்பட்டிருந்த பாவடி நாடா ஒரு வீடு போடுது.
1: இதாண்டா இதாண்டா.

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: பார்த்தாளா?
0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா?
1: அதான் பார்த்தாளா?
0: நான் சொல்றதே நீங்க இல்ல இல்ல
2: வேற பார்த்தீங்களா? என்ன பாக்குறீங்க மாமா?
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தாள
1: அவதான் போயிட்டாளே பின்னாடி.
2: இல்ல நீங்க வந்துட்டு போனது பின்னாடி.
1: அப்புறம்
2: டேய் இருடா, என் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா? அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா? கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு, கோச்சிட்டு கேம்பன் குண்டிக்க போயிட்டான்.
0: என்ன சிரிச்சுட்டே சொல்ற?
2: வெளியதாம்மா அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும், போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களாம் எதுக்கு அதை நினைச்சிட்டு போற? புடுங்கம்மா.
0: இருங்க, மெட்ராஸ் தர போறேள்.
1: ஆமா,
0: நானும் அங்கே தர போறேன். போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ.
1: சரி.
0: என்ன சத்தம்?
2: இல்ல நான் தான்,
1: நான் தான், நான் தான்.
0: யாரு?
2: வேற புரிஞ்சுக்கிட்டாரு.
0: கலந்து திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு.
2: இன்னொன்னு
1: தாங்க, ஆபத்து
2: ஆபத்துக்கு பாவம் இல்ல.
0: வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே.
1: இதை தள்ளுறதுக்கு இடமே முதல்ல சொல்லுங்களா?
0: வந்தவர் எல்லாம்
1: தண்ணியில தள்ளி விட்டுலாம.
0: நமக்கு
2: இது தாண்டிடுச்சு, அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்.
0: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ, டிஸ்போஸ் பண்ணலாம். ஆமா இல்லையோ? அப்படின்னா ஐஸ் காபி வேற, ஏசி வண்டி அடி வைத்த முட்டுறது நிறுத்தல, வண்டி வீணா போடும்.
2: நீங்க அந்த பக்கம் போங்க, போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்.
0: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன், இன்னைக்கு என்ன துணை?
1: இல்ல போகும்போது விழுந்துட்டா
0: போனா விழத்தான செய்யும்.
2: எனக்கு
0: வாங்க.
1: உள்ள
0: அற்புதப்படாத.
1: வந்து வந்து வந்து

0: ராத்திரி நம்ம ஆறு ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க?
1: ஊரையே கலைக்கு போட்டு போல சும்மா கலைக்கு
2: தெரியல.

0: என்னப்பா கால் எப்படி இருக்கு
1: சார்? நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ள கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்டு குடுக்குதோன்னு பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டுது.
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: எஸ், உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
2: ஐயோ, அது என் பேஜர்.
0: பேஜர்?
3: ஆமா டாக்டர், நாலு நாளா காணோம் தேடிட்டு இருக்கேன். சம்ஹவ் இட் அதோட டாக்டர் வெட்டி எடுத்துடலாம். கால இல்லையா? பேண்டேஜ். ஹி இஸ் லிட்டில் பிட் நர்வஸ் டாக்டர். இன் சச் கேசஸ் வாட் வி டூ, த ட்ரீட்மெண்ட் லைஸ் பேசிக்கலி கிளினிக்கலி கெமிக்கலி சைக்கலாஜிக்கலி பெத்தலாஜிக்கலி ஃபைனலி இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். பலகால புரியாம ஆனாதரா என்ன? ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: அப்படியா?
1: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
2: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா.
1: ஏண்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா?
2: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணா, நீ தானே புத்திசாலி.
1: சரி கேட்டு தோலடா.
2: அண்ணா மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா? சொல்லுங்கண்ணா.
1: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறீங்க. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து நான் எந்திரிச்சு போ.

0: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.
1: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து விசார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா.
0: எத்தாக பேசி இளமனசே தொட்டானா.
1: எத்தாக பேசி இளமனசே தொட்டானா.
0: முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரந்தொடுத்து.

0: என்னது கையில
1: காப்பி இந்தாங்க குடி சீக்கிரம் குடுங்க.
0: என்னடா சக்கரை தூக்கலா இருக்கு?
1: நான் எப்பயுமே தூக்கலா தாங்க குடிப்பேன்.
0: இது உனக்கு போட்டதா?
1: நீ
0: குடிச்சியா?
1: நான் குடிச்சதாங்க குடுத்தேன்.
0: என்னடா முதல்ல சொல்ல,
1: நீ முதல்ல கேக்கல? இல்ல
0: டடே, பெரிய மனுஷன் பேசிட்டு இருந்த மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்க.
1: எங்க பல்லு விளக்க வேணாமாங்க?
0: பல்லு விளக்கலையா?

0: பொன்னாவுக்கரசு பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்தீங்களா?
1: இல்லடா, இங்கே செட்டில்.
0: அது சரி, எத்தனை நாளைக்கு தான் பொங்கலையும் புளியரையும் தின்னுக்கிட்டு கும்போணம் குளக்கரையும் கோயில் படிக்கட்டையும் சுத்திக்கிட்டே தெரிய முடியும்?
1: அது இருக்கட்டும், கோயில் மணி அடிக்கிறது பிடிக்கல தானே பட்டணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் பாக்கிறதுக்கு வந்த. எப்படி இருக்கும் ஜாப்?
0: அது ஜாப் இல்ல திருநா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு.
2: ஐயா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா மத்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஐயா,
0: போ போ.
3: யோ, எங்க போயிருந்த?
0: எல்லாம் அவசர வேலையா தா.
3: இங்க வேலையை வச்சுட்டு வெளியில? வேலை
0: வெளி வேலை எல்லாம் கிடையாது, உள் வேலை. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு
3: இருக்கு.
0: என்னப்பா
3: பில்லு யார தரது?
0: வர்றையா
3: பிச்சுமணி
0: வர்றையா படுத்துறாயா இவன் வேற.

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு
1: பாரு.
0: ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
2: அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா
3: என்னடா சொல்ற?
2: ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு அஸ்தலா நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
4: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ,
5: எஸ்
0: ஆஹா, சிங்கார சென்னை நீ ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
5: ஏ
0: உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாத்தி, கதவை
4: திறடிமா.
0: ஓ சாரி மேடம், நான் வீடு மாறி வந்துச்சேன்.
4: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா? எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுகிட்டு இருக்கிற?
4: என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்க போதும், நான் எதுக்கா உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீயே.
4: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன
4: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி, ஆமா வேலை பார்த்தேன்.
4: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
4: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சது ஏன் கிட்டதான் முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கிறோம்டா. இருந்தாலும் ரவி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கிறோம்ட்டாரு. என்னால ஒன்னும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க தெரியல.
4: இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன்.
0: எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ?
4: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
4: இல்லங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும், உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே. அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுனா நல்லா இருந்திருக்கும்.
4: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி. நான் போய் பாக்குறேன்.
4: இருங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
4: உங்களுக்கு யார் வேணும்?
6: இது மனோ வீடு தானே?
4: ஆமாங்க.
6: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகை எடுத்துட்டு போயிருந்தாரு.
4: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல எல்லாம் வேலை செய்யறாரு.
6: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாரும் டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
4: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
6: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லன்னா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறாரு.
0: யார் வாசல்ல?
4: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
4: அதேதான் நானும் சொன்னேன். ஜிலேபி
0: சாப்பிடுற
4: இருக்கட்டும்.
0: லாடோ
4: அப்புறம் அப்புறம்
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீயே? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமாப்பேட்டை எஃபெக்ட்ல நாருது. என் மூடே போகுதுடா.
4: உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
4: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
0: ஒரு முத்தம் கூட.
4: நெத்தில கொடுக்கட்டா?
0: நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே.
4: குறிதான் வைக்கிறேன்.